0: ஆமா சுகுதே கல்ல உண்டாய்
1: பாப்பா எஃப்எம் நேஷனல் கே சௌராரே
0: ஆமா பையன் அந்த கோசிக்க கோரா சிக்க சௌரா ஓரே ஆமா சுகு அவளுக்கு அய்கோ நெ கோமி பாக்கி நோயிரோ அய்கோ கோமி டாபியஸ் போறோம்.